சுகரம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்தாதீதம் மககன சத்ருஷம் தஸ்மஸ்யாதிலக்ஷம் ஏகம் நித்யம் விமலச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். ஓம் தீப ஜோதி பரப்ரஹ்ம தீபம் சர்வே மோஹனம் தீபன சஜதே சர்வம் சந்தியா தீபம் சரவ் சத்யம்.